0: 你家俊伯的多要十个米多少你不得抓起我三处你前的人情呢东不得他回家要买的你随便猜的啊满足堂上的检查要的猜听着我们康熙给来生活要的俊伯给他连的嘴了点呢卡里一年三对要买的
1: Tā sīngjē guā mā zhū.
0: Wǒ nè cài hěn zhè qiǔ lěi.
1: An shēng lě sēn yì wǎng jì rì yuè shì lě.
0: Tīn zhè qiǎn nè yōng bā. An shēng gè mì gè zhì cǒ xì bù qiǔ lěi. Hǒ lě, wǎng jì rì gù zhù chōng zuò yì nè, an shēng gè an shēng sì bǎi wǒ dà.
1: 这个穷子气的，不过过了钱挣不多哎。
0: 哦，王经理吃个大，彭明克让你吃个人的。